நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இம்முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக 2009 முதல் 2017 வரை 2 பதவிக்காலங்கள் பணியாற்றிய பராக் ஒபாமா. அமெரிக்க வரலாற்றில் முதல் ஆபிரிக்க அமெரிக்க ஜனாதிபதியாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையை பெறுகின்றார். பராக் ஹுசேன் ஒபாமா 2 என்ற முழு பெயரை தன்னகத்தை வைத்துக் கொண்ட ஒபாமா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 1962 ஹொனலு ஹவாயில் பிறந்தார். தந்தை பராக் ஒபாமா சீனியர் கென்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணராகவும், ஆன் டான்ஹம் அவரது தாயார் அமெரிக்க மனிதவியல் ஆய்வாளராகவும் தங்கள் வாழ்வியலை மேற்கொண்டிருந்தார்கள். குழந்தை பருவத்தை ஹவாய் மற்றும் இந்தோனேஷியாவில் வாழ்ந்த அவர் பல கலா ஆச்சார அனுபவங்களை பெற்றிருந்தார். ஒபாமா முதலில் ஓசிடென்டல் காலேஜில் படித்த பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பட்டம் பெற்றார். பின்னர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று ஹார்வர்டு லோ ரிவ்யூவின் முதல் ஆபிரிக்க அமெரிக்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். 1996 இலினோய்ஸ் மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2004 அமெரிக்க செனட்டராக உயர்ந்தார். அதே ஆண்டு அமெரிக்க ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. 2008 ஜோன் மெக்கெயினை தோற்கடித்து அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2012 மீண்டும் வெற்றி பெற்று 2வது முறையாக பதவியேற்றிருந்தார். இவரது முக்கிய சாதனைகளாக பொருளாதார மந்த நிலையில் இருந்த அமெரிக்காவை மீட்டெடுத்த நடவடிக்கைகள், அஃபோர்டபிள் கேர் ஆக்ட் அல்லது ஒபாமா கேர் என்ற சுகாதார காப்பீட்டு திட்டம், சர்வதேச தூதரக உறவுகளை வலுப்படுத்தல், 2011 ஒசாமா பின் லாடன் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கைக்கு ஒப்புதல் வழங்கியமை, 2015 கியூபாவுடன் உறவுகளை மேம்படுத்தியமை இவரின் சிறப்பு சாதனைகளாக கருதப்படுகின்றன. 2009 உலகின் அமைதிக்கான நோபல் பரிசை இவர் பெற்றிருந்தார். இவரது மனைவியார் மிஷேல் ஒபாமா, மகள்கள் மலியா ஒபாமா, சாஷா ஒபாமா என்ற ஒரு சிறு குடும்பமாக இருக்கின்றது. ஒபாமா குடும்பம் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான அரசியல் குடும்பங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. வாசிப்பு வழக்கத்தை தனது சிறுவயது முதலே வைத்திருக்கும் ஒபாமா, Dreams from my father, The Audacity of Hope, A Promised Land என்ற முக்கிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். பராக் ஒபாமா இன சமத்துவம், நம்பிக்கை மற்றும் ஜனநாயகத்தின் அடையாளமாக உலகம் முழுவதும் அறியப்படுகின்றார். அவரது ஹோப் மற்றும் சேஞ்ச் என்ற தேர்தல் கோஷங்கள் உலக அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. பதவியில் இருந்து விலகிய பின்னரும் அவரும் அவரது பாரியார் மிஷேல் ஒபாமாவும் சமூக முன்னேற்றம் மற்றும் இளைஞர் தலைமைத்துவ வளர்ச்சிக்காக பணியாற்றி வருகின்றார்கள். 2026 ஜூன் மாதத்தில் ஒபாமா பிரசிடென்ஷியல் சென்டர் என்ற பொதுமக்களுக்கான தகவல் திணைக்களம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இது அவரது வாழ்க்கை, ஜனாதிபதி காலம் மற்றும் சமூக பணிகளை எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய நினைவு மையமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறை உங்களுக்கு நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக 2009 முதல் 2017 வரை இருந்த பராக் ஒபாமா.
1: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization.

0: series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, உலகின் மிக உயரமான மலைத்தொடரான இமயமலை, பனி மூடிய சிகரங்கள், அழகான பள்ளத்தாக்குகள், நதிகள், சுற்றுலா பயணிகள், ஆன்மீக பயணிகள், இவ்வாறாக உலகம் முழுவதும் அறியப்படும் நாடு நேபாளம். ஆனால் 2026 ஆகஸ்ட் மாதம் 26 நாள் இந்த அமைதியான இமயமலை பகுதி ஒரு சில நிமிடங்களில் பெரும் பேரழிவாக மாறியது. மலைப்பகுதியில் ஏற்பட்ட பனி பாறை சரிவு, அதன் பின்னர் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் சேறு பாறைகள் மரங்கள் எல்லாவற்றையும் அடித்துச் சென்றது. நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகின, பலர் இன்னும் காணாமல் போயுள்ளனர். அப்படி என்ன நடந்தது நேபாளத்தில்? 2026 ஆகஸ்ட் மாதம் 26 நாள் காலை நேபாளத்தின் வடக்கு பகுதியில் சீனாவின் திபெத் எல்லைக்கு அருகில் போதகோஷிக் மற்றும் லெஹெண்டி நதி அமைப்புகள் அமைந்துள்ள மலைப்பகுதியில் பேரழிவு தொடங்கியது. அமெரிக்க ஜியோலாஜிக்கல் சர்வே உள்ளிட்ட விஞ்ஞான அமைப்புகளின் ஆரம்ப மதிப்பீட்டின்படி இமயமலையில் ஏற்பட்ட வேகமான செறிவு அல்லது பனிப்பாறை செறிவு இந்த பேரழிவை தூண்டியிருக்கலாம். பனி, பாறை, மண், குப்பைகள் இவை அனைத்தும் சேர்ந்து நதியின் இயல்பான ஓட்டத்தை தடுத்தன. பின்னர் அந்த நீர் திடீரென உடைந்து வெளியேறிய போது ஒரு மிகப்பெரிய ஃபிளாஷ் ஃப்ளாட், அதாவது எச்சரிக்கைக்கு கூட நேரம் கொடுக்காத திடீர் வெள்ளம். இந்த வெள்ளம் சாதாரண மழை வெள்ளம் அல்ல. மலைகளிலிருந்து வந்த நீருடன் பாறைகள், மண், மரங்கள், கட்டிடங்களின் சேதங்கள், வாகனங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அழிவுச்சுவரை போல் கீழ் நோக்கி வந்தன. சில பகுதிகளில் திரிசூலி நதியின் நீர்மட்டம் சுமார் 30 நிமிடங்களுக்குள் 9 மீட்டர் வரை உயர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வேகத்தில் மக்கள் தப்பிப்பதற்கே நேரமில்லாமல் போய்விட்டது. வீடுகள், சாலைகள், பாலங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், வாகனங்கள், பல கட்டிடங்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த பேரழிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று ரஸ்கோத்தி. இது நேபாளம் மற்றும் திபெத்தை இணைக்கும் முக்கியமான எல்லை பகுதி. சுற்றுலா பயணிகள், வர்த்தகர்கள், தொழிலாளர்கள், ஆன்மீக பயணிகள் பலர் இந்த பாதையை பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக மவுண்ட் கைலாஷ், மன்சோவர் யாத்திரைக்கு செல்லும் பலர் இந்த பகுதியில் பயணம் செல்கின்றனர். வெள்ளம் தாக்கிய போது இந்த முக்கியமான எல்லை பகுதியை கடுமையான சேதத்தை அடைந்தது. சீனாவின் திபெத் பகுதியிலும் காய்ரோங் பகுதியிலும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. இந்த பேரழிவின் மிக கொடூரமான பகுதி உயிரிழப்புகள். நேபாள அரசின் ஆகஸ்ட் 28 தேதி அதிகாரப்பூர்வ தகவலின்படி 538 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். இந்த எண்ணிக்கை மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் மாறக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் மட்டுமல்ல, சீனாவின் திபெத்திலும் உயிரிழப்புகள் மற்றும் காணாமல் போனவர்கள் உள்ளனர். ஆனால் இந்த பேரழிவு ஒரு நாட்டின் எல்லைக்குள் மட்டுமே முடங்கிய பேரழிவு அல்ல. இது முழு இமயமலை எல்லை பகுதியையும் பாதித்த பேரிடர். இந்த வெள்ளத்தில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்ல, பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியர்கள், அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள், பிரித்தானியர்கள், கனேடியர்கள், மேலும் பல நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் காணாமல் போயுள்ளார்கள். நேபாள அரசின் ஆகஸ்ட் 27 தகவலின்படி 33 நாடுகளைச் சேர்ந்த 596 பேர் காணாமல் போயிருக்கின்றனர். இதனால் உலக நாடுகள் தங்களது குடிமக்களின் நிலையை தெரிந்து கொள்ள தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. பேரழிவு ஏற்பட்ட உடனேயே நேபாள ராணுவம், பாதுகாப்பு படைகள், காவல்துறை, உள்ளூர் மீட்பு குழுக்கள் அனைவரும் களத்தில் இறங்கினர். ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. சாலைகள் அழிந்ததால் சில பகுதிகளை தரை வழியாக சென்றடைவதே கடினமாக இருந்தது. அதனால் வான்வழி மீட்பு நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானதாக மாறின. ஆனால் இன்னொரு ஆபத்து மீட்பு பணிகளையே பாதித்தது. வெள்ளம் ஏற்படுத்திய பாறைகள் மற்றும் மண் சில இடங்களில் நதியின் ஓட்டத்தை தடுத்தன. இதனால் மலைப்பகுதிகளில் தற்காலிக நீர்த்தேக்கங்கள் உருவாகும் அபாயம் ஏற்பட்டது. அத்தகைய நீர்த்தேக்கம் உடைந்தால் மீண்டும் ஒரு திடீர் வெள்ளம் உருவாகலாம். August 28 அன்று நேபாள அதிகாரிகள் ஒரு புதிய நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் அபாயம் காரணமாக சில மீட்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு பேரழிவை சமாளிக்க முயன்று கொண்டிருக்கும் போது அடுத்த பேரழிவுக்கான

அபாயத்தையும் கண்காணிக்க வேண்டிய நிலை. இது இயற்கையின் கோபமா? இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகின்றது. இது வெறும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளமா? ஆரம்ப விஞ்ஞான மதிப்பீடுகள் இது ஒரு பனிப்பாறை செறிவு அல்ல, கிளாசியர் ரிலேட்டட் ஸ்லோப் ஃபெயிலியர் மூலம் தொடங்கி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இமயமலை உலகின் மிக முக்கியமான பனிப்பகுதிகளில் ஒன்று. ஆனால் காலநிலை மாற்றம், பனிப்பாறைகள் உருகுதல், மலைப்பகுதிகளின் நிலைத்தன்மையில் ஏற்படும் மாற்றங்கள், இவை அனைத்தும் எதிர்காலத்தில் இத்தகைய பேரிடர்களில் இருந்து அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இதனால் நேபாளம் வெள்ள ஒரு நாட்டின் பிரச்சினை மட்டுமல்ல, இது மாறிவரும் உலக காலநிலையின் எச்சரிக்கை மணியாகவும் இருக்கலாம். ஒரு காலத்தில் அழகுக்காக உலகம் பார்க்க வந்த இமயமலை ஒரே நாளில் பேரழிவின் மையமாக மாறியது. ஒரு நதி, ஒரு மலை, ஒரு பனிச்சரிவு சில நிமிடங்கள், ஆனால் அதன் தாக்கம் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிட்டது. நேபாளத்தில் இன்னும் மீட்புப் பணிகள் தொடர்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் தொடர்கின்றது. உயிர் தப்பியவர்கள் தங்களது வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் அன்புக்குரியவர்களையும் இழந்து நிற்கின்றார்கள். ஒரு பேரழிவு முடிந்து விட்டதாக நாம் நினைக்கலாம், ஆனால் அதன் பின்னால் இருக்கும் கேள்விகள் இன்னும் முடிவடையவில்லை. மலைப்பகுதிகளில் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் போதுமானதா? காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நாம் எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றோம்? இத்தகைய திடீர் வெள்ளங்களை முன்கூட்டியே கண்டறிய முடியுமா? இவை அனைத்தும் நேபாளம் மட்டும் எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகள் அல்ல, உலகம் எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகள். இது உங்களுக்கு தெரியுமா? நேபாளத்தை உலுக்கிய 2026 இமயமலை திடீர் வெள்ளத்தின் கதை. நான் ரூபன் ஜெகநாதன். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய தகவலுடன் உங்களுக்கு தெரியுமாவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

வணக்கம் நண்பர்களே. ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதன் பின்னர் தொடங்கிய ஒரு போர், 20 ஆண்டுகள் நீடித்த ஒரு இராணுவ நடவடிக்கை, ஆயிரக்கணக்கான உயிர்கள், பல ட்ரில்லியன் டாலர் செலவு, இறுதியில் அமெரிக்க படைகள் வெளியேறியதும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிய தலிபான். இதுதான் ஆப்கானிஸ்தான் போர். ஆனால் அமெரிக்கா ஏன் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தது? தலிபான் யார்? அமெரிக்கா 20 ஆண்டுகள் போராடிய பிறகும் ஏன் தலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது? வாருங்கள், இது உங்களுக்கு தெரியுமா? நான் ரூபன் ஜெகநாதன். இன்றைய நாள் ஆப்கானிஸ்தானின் முழு போர் வரலாற்றை பார்ப்போம். 2001 செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்று நடைபெற்றது. அல்கைடா பயங்கரவாதிகள் கடத்தப்பட்ட விமானங்களை பயன்படுத்தி நியூயார்க்கில் இருக்கும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மற்றும் வாஷிங்டன் அருகில் இருக்கும் பென்டகன் மீது தாக்குதல் நடத்தினார். 1000 கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த அல்கைடா தலைவர் ஒசாமா பின் லாடன். அவர் அப்போது ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியின் கீழ் தஞ்சமடைந்திருந்தார். அமெரிக்கா தலிபான் அரசிடம் பின் லாடனை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியது. ஆனால் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அமெரிக்கா இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்தது. 2001 அக்டோபர், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஆபரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் நடவடிக்கைகளை தொடங்கின. அமெரிக்க படைகளுக்கு ஆப்கானிஸ்தானில் நோதன் அலையன்ஸ் உள்ளிட்ட உள்ளூர் கூட்டாளிகளும் ஆதரவளித்தனர். சில வாரங்களில் தலிபானின் முக்கிய நகரங்கள் கட்டுப்பாட்டை இழந்தது, காபூல் விழுந்தது, தலிபான் அரசு அகற்றப்பட்டது. ஆனால் போர் முடிந்து விடவில்லை. தலிபான் மற்றும் பிற கிளர்ச்சி குழுக்கள் மீண்டும் ஒருங்கிணைந்தது. கிராமப்புறங்களில் இருந்து அமெரிக்கா மற்றும் ஆப்கான் அரச படைகளுக்கு எதிராக தாக்குதல்கள் நடந்து தொடங்கின. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் ஆரம்ப நோக்கம் அல்கைடாவை ஒடுக்குவதும் அதன் தலைமைத்துவத்தை அளிப்பதும். ஆனால் காலப்போக்கில் போரின் நோக்கம் விரிவடைந்தது. ஒரு நிலையான ஆப்கான் அரசை உருவாக்குவது, ஆப்கான் இராணுவத்தை பயிற்றுவிப்பது, தலிபான் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதை தடுப்பது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி உள்ளிட்ட சமூக முன்னேற்றங்களை ஆதரிப்பது என்று அமெரிக்கா மற்றும் அதன் நண்பர்கள் பணி பல ஆண்டுகளாக நீடித்தது. நேட்டோ கூட்டணி நாடுகளும் இதில் முக்கிய பங்கு வகித்தன. ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்பு இந்த போருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. உயரமான மலைகள், தொலைதூர கிராமங்கள், பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகள், உள்ளூர் பழங்குடி மற்றும் அரசியல் உறவுகள், இவை அனைத்தும் போரின் தன்மையை சிக்கலாக்கின. தாலிபான் நேரடி பெரிய போர்களை மட்டும் நடத்தவில்லை, அவர்கள் இன்சர்ஜென்சி மற்றும் கெரில்லா போர் ஆயுதங்களையும் டாக்டிக்ஸையும் பயன்படுத்தினர். திடீர் தாக்குதல்கள், IED குண்டுகள், தொலைதூர பகுதிகளில் தாக்குதல்கள், பின்னர் மறைந்து விடுதல். இதனால் மிகப்பெரிய இராணுவ சக்தியை கொண்ட அமெரிக்காவுக்கு போரை விரைவாக முடிக்க முடியவில்லை. ஆப்கானிஸ்தானின் போரின் ஆரம்ப நோக்கங்களில் மிக முக்கியமானவர் ஒசாமா பின் லாடன். பல ஆண்டுகளின் தேடலுக்கு பிறகு 2011 மே மாதம் 2 அமெரிக்க சிறப்பு படைகள் பாகிஸ்தானின் அபட்டோபாட் நகரில் நடத்திய நடவடிக்கையில் ஒசாமா பின் லாடன் கொல்லப்பட்டார். அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இதை உலகிற்கு அறிவித்தார். ஆனால் பின் லாடன் கொல்லப்பட்ட பின்னரும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவ போர் தொடர்ந்தது. ஏனெனில் பிரச்சினை அல்கைடா மட்டுமல்ல, தலிபானின் இன்சர்ஜென்சி இன்னும் நீடித்துக் கொண்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் போர் மனித உயிர்களின் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்கா மற்றும் கூட்டணி வீரர்கள் பலர் உயிரிழந்தனர். ஆப்கான் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இன்னும் அதிகமாக உயிரிழந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் போர், பாதுகாப்பு, மறுசீரமைப்பு மற்றும் ஆப்கான் அரசின் கட்டமைப்புக்காக பெருமளவில் பணத்தை செலவிட்டனர். இதனால் 20 ஆண்டுகள் கழித்தும் ஆப்கானிஸ்தானின் நிலையான அமைதியை உருவாக்குவது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இறுதியில் போர் மூலம் மட்டுமே பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. தலிபானுடன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. 2020 கட்டாரின் டோஹா நகரில் அமெரிக்காவும் தலிபானும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறுவதற்கான பாதி உருவானது. ஆனால் ஆப்கான் அரசியல் எதிர்காலம் இன்னும் உறுதியற்றதாக இருந்தது. 2021 அமெரிக்கா தனது இராணுவ படைகளை ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற்ற தொடங்கியது. ஆனால் எதிர்பார்த்ததை விட வேகமாக தலிபான் நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றியது. August 21 தலிபான் காபூல் நகருக்குள் நுழைந்தது. ஆப்கான் அரசு விழுந்தது. காபூல் விமான நிலையத்தில் 1000கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேற முயன்றனர். அமெரிக்காவும் அதன் நண்பர்களும் மிகப்பெரிய இவாக்குவேஷன் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இறுதியில் 2021 August 30 அன்று அமெரிக்காவின் கடைசி இராணுவ விமானம் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவது.
20 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய போர் இவ்வாறு முடிவுக்கு வந்தது. ஆனால் தாலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஆப்கானிஸ்தானின் போர் ஒரு இராணுவ நடவடிக்கையின் கதை மட்டுமல்ல, அது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரின் கதை, ஒரு நாட்டை மீண்டும் கட்டமைக்க முயன்ற வரலாறு, 20 ஆண்டுகள் நீடித்த இராணுவ தலையீட்டின் கதை மற்றும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை உலகிற்கு விட்டு சென்ற போர். ஒரு நாட்டில் அமைதியை வெளிநாட்டு இராணுவ சக்தியால் உருவாக்க முடியுமா? அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து நுழைந்த பொழுது அதன் நோக்கம் ஒன்று. 20 ஆண்டுகள் கழித்து வெளியேறும் போது நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், பெரும் பொருளாதார செலவு மற்றும் முடிவில் தாலிபான் மீண்டும் ஆட்சிய. இதுதான் ஆப்கானிஸ்தான் போரின் சிக்கலான வரலாறு. 20 ஆண்டுகள் ஒரு போர், எண்ணற்ற உயிர்கள், நீண்ட கால தாக்கம். இது ஆப்கானிஸ்தானின் போர் பற்றிய உங்களுக்கான சிறப்பு அத்தியாயம். உங்களுக்கு தெரியுமாவில் உலக வரலாறு தமிழர் பார்வையில் தமிழில். மீண்டும் இன்னும் ஒரு அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம்.

0: மலர்காணின் மையாக்கி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று.
1: நெஞ்சே, மலரை கண்டு காதலியின் கண் என்று மயங்காதே.
2: Her eyes should not be compared to common flowers which all can see. The beauty of her eyes is so rare, only my loving eyes can understand that beauty.
0: முரிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கண் வெய்தோள் அவட்கு.
1: தளிருடல் முத்துப்பல் நறுமணம் வேல் கண் மூங்கில் தோள் அவளுக்கு.
2: Well built physique, pearl like teeth, intoxicating fragrance, sharp eyes, shoulders like tender bamboo shoots, she is a complete woman.
0: மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே காதலை வாழிமதி.
1: பெண்முகம் போல் ஒளிர்ந்தால் நிலவும் காதலியே.
2: If you too can shine like my beloved, O midnight moon, I may fall in love with you as well.
0: அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிப்பு நெருஞ்சி பழம்.
1: அனிச்ச மலரும் அன்னத்தின் இறகும் கூட அவள் மென் பாதத்திற்கு முள்ளாகும்.
2: Even the delicate anicham flower and the swan's soft feathers are like thorns to my beloved's tender feet.

0: அம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

பறை பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை.

0: வாழ்க்கை வாழ்க எங்கள் பட்டணின் இசை.
1: என் பாட்டேன் முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.
2: இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு. அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: வாடி தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியா?
2: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
3: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க?
2: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பார்ந்த கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் ஜாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

0: பாதிக்குது.
1: இரவின் மடியில் தேனினும் இனிய பாடல்களை உங்கள் செவிகளுக்கு ஊட்டும் இரவு நிகழ்ச்சி இது. கலிபோர்னியாவில் நேரம் இப்பொழுது 10:10. உங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை இனியதாக்க திரை இசை திலகம் கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசையில் உருவான பாடல்களை இன்றைய இரவின் வெடியல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால

கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்

1967 கந்தன் கருணை திரைப்படத்திற்கு சிறந்த இசை அமைத்ததற்காக இந்தியாவில் தேசிய விருதை பெற்ற கி வி மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அன்பா.
1: குரலிலும் அதே குரல், அதே கண். பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தமா இருக்கும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உருவா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளதில்லை, கண்ணன் வரும் நாளில் தண்ணீர் பேனோ காற்றில் மறைவேனோ.

1942 முதல் 1993 வரை திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமையை பெற்ற கி வே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்தியாவில் இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருதை பெற்ற கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு.

சட்டக்கட்சியாளர்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

விட்டே

நேயர்கள், இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் திரை இசை திலகம் கி வே மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி. தமிழ் எங்கு மூச்சு.
1: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சன்மதி. சன்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சன்மதி. சன்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சன்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சன்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சன்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லித் தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சன்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சன்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப் பள்ளி கல்வீரம்பாளையம். அன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்து வந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வாழ்ந்து வந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு இருக்கேன். அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விட மாட்டேன்னு சொல்லிடுச்சான். அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்து அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு, அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனை மரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.

அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பொப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றளிகளின் ஊடாக.

0: எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும் ஹிந்தி ஹீரோயினி சூப்பர்ல
1: பேர் என்ன சார்
0: கத்ரினா கைஃப் சல்மான்
2: அத விடுங்க சார் அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்பில சும்மா நட்டு இருக்கா
1: போட்டனா ஏட்டையா யாரு எஸ்பி யாரு கூட தெரியல நீங்க டிஎஸ்பிடா அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா
0: ஆமா சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க அங்க சூர்யா கிராமல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க இது கூட பரவாயில்ல மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு
2: அதான் மாப்ல
0: சரிகமா பத் நீ சார் திஸ் இஸ் டிஎஸ்பி
2: சார் மேல கை வைக்காதீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது
1: சங்கமா
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும் மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம் அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: வேண்டா கத்துறத நிறுத்திட்டீங்க. நீங்க
2: தான் வேண்டாம். நீங்க
1: நான் அப்படித்தான சொல்லுவேன். நீங்க கத்த வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? கத்து கத்து கத்து.
2: நகமனபோலியன்
1: குளத்துல குளிச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குதுப்பா.
2: இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா. தொட்டதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்ட்டு.
1: ஏ மணியா, யாராச்சும் வந்து அப்படியே முருக தேய்ச்சி விடுங்க பாக்கலாம்.
2: எங்க வரீங்க? போங்கடா. ஏனண்ணா முருகுங்களா?
1: ஏ மணியா, ஒரு பாட்டு கேட்டு பாடிட்டு தான். ஏன்
3: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
1: நான் ஒண்ணுமே பண்ணலடா.
2: அதானுங்க, ஏதாவது பண்ணாதான போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே.
1: மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பீரியட் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம், எவன் நிறைய காசு கொடுக்கறானோ அவனுக்கு சீட் கொடுத்துருவாங்க.
2: சீட்டு சரிங்கண்ணா, ஓட்டு அது ஜனங்கள போடணும். அந்த காலத்துல நம்ம கட்சிக்காரங்க மட்டும்தான் கல் ஓட்டு போட்டு இருந்தோம். அதனால நம்ம வேட்பாளர்கள் பெருவாரியான வித்தியாசத்துல அம்மாவோமா ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க அங்க கட்சி நடத்துறாங்க. அவங்க கள்ள ஓட்டு பின்றாங்களே. ஒரு தொகுதியில மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,56,000, பதிவான வாக்கு 5,86,000. எப்படி? அதனால ஜனங்க காலில் ஒழுகிறத தவிர வேற வழியே கிடையாது.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அடக்கம் உடையவன் மலையினும் பெரியவன்.
1: The composure of the man who is consistent in self-control is greater than the grandeur of the mountains.
2: யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு.
0: நாவடக்கம் இன்றேல் துன்பம் விளையும்.
1: You can afford to leave anything else unguarded, but not your tongue. A wagging tongue could bring much trouble.
2: தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு.
0: தீப்புண் ஆறும் தீச்சொல் ஆறாதே.
1: Burn injuries heal eventually, but the scars caused by hurting words may never heal.
2: கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து.
0: கோபத்தை அடக்கியோனை அறம் தாமே சென்று சேரும்.
1: Virtues wait to serve the learned man who exercises self-control, especially of anger.
2: ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: உயர்வு தரும் ஒழுக்கம் உயிரினும் மேலாகும்.
1: Self-discipline brings dignity and glory. Cherish it as more precious than life itself.
2: அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
0: பொறாமையாளனுக்கு செல்வம் இல்லை, ஒழுக்கம் இல்லானுக்கு உயர்வும் இல்லை.
1: The envious man does not prosper, and the one lacking in character never achieves greatness.
2: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.
0: நல்லொழுக்கம் மேன்மை தரும், தவறின் பழி வந்து சேரும்.
1: Men of good character attain greatness. Lack of character brings disgrace.
2: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
0: நன்மைக்கு விதை நல்லொழுக்கம், தீயொழுக்கம் துன்பமே தரும்.
1: Right conduct leads to virtuous living, and bad conduct brings distress and sorrow.
2: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லும்.
0: ஒழுக்கம் உடையார் தவறியும் தீயென பேசார்.
1: A person of righteous conduct will not utter evil,

0: அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்?
1: அது வேற ஒண்ணும் இல்லைங்களா, இத்தனால நம்ம வேற ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு, நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான்.
0: என்ன பிரச்சனை? அதோ நிக்கிற முதேவி, அதோட பிரச்சனை தான்.
2: பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எடுத்துட்டான்.
0: ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகரா இருக்கு, இப்ப பொம்மை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா?
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியா?
0: பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா?
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா?
0: என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா?
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியா?
0: ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கா சண்டை இருக்கு.
2: என்ன வாக்கா சண்டை இருக்கு?
0: நான் சரியா பேசுறேன்,
2: சரியா தான் இருக்கு.
0: சரி சரி, இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும்.
2: என்ன தகராறு வரும்?
0: ஏயா நான் சரியா பேசுறேன்,
2: ரொம்ப கரெக்ட்
0: கரெக்ட். ஊரை விட்டு
2: என்ன ஊரை விட்டு
0: பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா?
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும்படியா கேப்பா பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க?
0: பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு
2: புரியுதா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாரா? இருடா தங்கம்மா இருடா.
0: கைய பிடிச்சு இழுத்தியாடா?
2: என்ன
0: கைய பிடிச்சு இழுத்தியா?
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியா?
0: கைய பிடிச்சு இழுத்தியாடா?
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஐயா உட்கார்ந்து பேசுறாங்க, ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து.
0: இந்த மாடி சொல்ல வாய்ப்பெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன்
2: என்ன மனுஷன் ஆகவே கோபப்படாதீங்க.
0: என்ன கோபப்படாதீங்க?
2: பொறுமையா இருங்க,
0: பொறுமையா இருங்க.
2: வீட்டுக்கு போங்க,
0: வீட்டுக்கு போங்க.
2: ஐயா நீங்களே
0: நீங்கள
2: என்ன
0: போய போயிட்டாரு?
2: என்ன போய போயிட்டாரு?

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
1: புகழும் வனப்பும் வறுமையால் கெடுமே.
2: Poverty can destroy ancestral honor.
0: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
1: பெரியோர்க்கும் கூட வறுமையால் சொல்லிழிவும் சோர்வும் வரும்.
2: One may be of noble lineage, but if poverty descends, one will have to bear slights which diminish the human spirit.
0: இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
1: இன்றும் தொடருமோ நேற்றைய வறுமை துன்பம்.
2: Poverty, it keeps me living like a dead person. Am I to continue in this agony?
0: நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
1: நெருப்பிலும் உறங்கலாம் வறுமையில் கண்ணுறங்கவே முடியாது.
2: It may be possible to sleep in the midst of flames, but it seems impossible to live in extreme poverty.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியை. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நீர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக, மல இருக்கும் இடமெல்லாம் குடியிருப்பான், தமிழ் இருக்கும் இடமெல்லாம் குறைவிடுவான், வகை முழங்குமே.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தன்னார்வ நிறுவனமான அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் மற்றொரு அங்கமாக அமெரிக்காவில் இருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம் இட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வானொலி அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கல் புதுசு. இதோ அடுத்த பாடலுக்கு அழைத்துச் செல்கின்றோம் உங்களை.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

நீங்கள் தற்போது கேட்டு மகிழ இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது முட்டை பப்ஸ், அதாவது பஃப் வந்து எக் பஃப் சொல்கிறது, அது பேஸ்ட்ரி. அதை எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரேன். அது ஸ்க்ராட்சிலிருந்து செய்கிறத சொல்லித்தாரேன். உங்களுக்கு ஈஸியாக செய்ய வேணும்னு சொன்னால் நீங்கள் எனி ஃபுட் மார்ட்டில் போய் நீங்கள் வாங்கலாம். பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து செய்து வச்சுருக்குறாங்க ப்ரீமேட், அதுலேயும் நீங்கள் செய்யலாம் இலகுவாக. நான் இப்போ வந்து ஸ்க்ராட்சிலேருந்து செய்கிறத நான் சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்ப்போம். தேவையான பொருட்கள் வந்து மா, அது வந்து மைதா மா இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது எது எதண்டான நீங்கள் எடுக்கிறனா எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து 3 கப். பிறகு அதுக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் சீனி, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி குழைக்கிறதுக்கு தேவையான அளவு, பட்டர் அது வந்து மெல்ட் பண்ணி அதில் பூசுறதுக்கு, அந்த பேஸ்ட்ரி செய்யக்குள்ள பூசுறதுக்கு, அந்த லேயர் எடுக்கிறதுக்காக பட்டர் வந்து 1/2 கப்புக்கு மேலே வேணும். அதுக்கு அதை உருக்கி எடுத்து செய்யணும். அதோட அப்படி இல்லை, நீங்கள் பட்டர் பூச விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய். பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் மா தேவை. இவ்வளவும் இது பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு வெங்காயம், 3 பெரிய பம்பாய் வெங்காயம், அதோட தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் இருந்து 1/2 டீஸ்பூனுக்கு, நீங்கள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் இருந்து அதை விட இன்னும் கொஞ்சம் கூட பாவிக்கலாம். நீங்கள் அது உங்களோட உரைப்பை பொறுத்தளவு நீங்கள் எடுக்கலாம். காஷ்மீரி தூள்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கலருக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு மேட்ட மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம். அதுக்கு கூட தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை 1 நட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கொள்ளுங்க, கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், முட்டை 4 அந்த எடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஒரு பஃப், இந்த இப்போ நான் சொன்ன அளவில் 8 பஃப்ஸ் தான் வரும். அப்போ அதுக்கு 4 முட்டை எடுத்தால் பாதி பாதியாக பட்டினா 8 முட்டை வரும். இதுவெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ செய்முறையை பார்ப்போம். முதல்ல அந்த பேஸ்ட்ரிக்கு தேவையான மாவை குழச்சி வைப்பேன். இந்த மாவோட நீங்கள் உப்பு அந்த சீனி எல்லாம் கலந்து நீங்கள் நல்லா கலங்க, மாவோட கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவோட பதத்தில், சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் நீங்கள் வடிவாக குழச்சி அதை ரோல் பண்ணி பொலித்தினால் மூடி ஒரு 1-1.5 ஹவர்ஸுக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றா அந்த மாவு வந்து சாஃப்டாக வேணும். சாஃப்ட் ஆகினாத்தான் அது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் அந்த எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க காயாமல் இருக்கிறதுக்கு. அது ஆல்சோ அந்த எண்ணெய் வந்து அந்த பஃப் பேஸ்ட்ரி அந்த கொஞ்சம் சாஃப்டாகும், அந்த குழச்சி வச்சுருக்கிற மாவை. இந்த மா ரெஸ்டில் இருக்கேக்கில் நீங்கள் வெங்காயத்தை உடைச்சி கழுவிட்டு வெட்டி கொள்ளுங்க. கண் எரியும்னு சொல்லுவீங்க, வெட்டுனா கிணக்க வெங்காயம் வெட்டக்கில் கண் எரியும்னு சொல்கிற ஆக்கள். நீங்கள் கம் ஒன்றை வாய்க்கில் போட்டுவிட்டு நீங்கள் வெட்டினா உங்களுக்கு கண் எரியாது. ஆனால் அதை விட பெஸ்ட் வந்து உடைச்சி வெங்காயத்தை உடைச்சி ஒரு 2-3 நிமிஷம் வந்து தண்ணிக்கில் போட்டு வைங்க. தண்ணிக்கில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த எரியிற தன்மை போயிடும், எரியாது உங்களுக்கு. அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் அதை உங்களோட தேவையான படிக்கு நீங்கள் வெட்டி கொள்ளுங்க. இப்போ உடைச்ச வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணுங்க வடிவாக, அந்த 2 பாதியாக வெட்டிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இப்போ ஒரு சட்டி எடுத்து, நான் இதில் தேவையான பொருட்களில் இந்த வெங்காயத்துக்கு போடுறதுக்கு எண்ணெய் சொல்லையில், நீங்கள் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்க வேணும். வதக்கிலேயே நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுங்க. அந்த வதங்கிறது நல்லா பொன்னிறமாக கோல்டன் கலருக்கு அந்த வெங்காயம் வர வேணும். வடிவாக வந்தால் பிறகு நீங்கள் அதுக்குள்ளே இந்த காஷ்மீரி மிளகாத்தூளையும் கருவேப்பிலையையும் கரம் மசாலா தூளையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் கருவாய் கிராம்பு அது மூன்றும் சேர்த்து ஏலக்காவும் கிராம்பும் இந்த ஏலக்காவும் கருவாவும் சம அளவில் சம நிறையில் எடுத்துட்டு அதில் அரைவாசு நிறையில் கராம்பும் வச்சு பவுடர் ஆக்கி எடுத்த தூள் அந்த தூள் இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். கரம் மசாலா தூள் அதையும் போட்டு அதை நல்லா வதக்குங்கோ. நல்லா வதக்கி இந்த பச்சை மணம் போகிறதுக்கு எடுத்துட்டு உப்பை டேஸ்ட் பாருங்கோ. உப்பு கரெக்டாக இருந்தேன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை நல்லா கூல் டவுன் பண்ண விடுங்கோ. அதே நேரம் இப்போ இந்த பேஸ்ட்ரியை நீங்கள் குழச்சி வச்சுருக்கிறத எடுத்து நீங்கள் 10 பீஸாக வெட்டி எடுங்கோ. 10 பீஸாக வெட்டி எடுத்துட்டு அந்த அதில் 5 பீஸை ஒரு பக்கத்தில் வையுங்கோ, 5 பீஸை இன்னொரு பக்கத்தில் வச்சுட்டு அந்த 5 பீஸை கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த 5 பீஸை நாங்கள் பேஸ்ட்ரிக்கு அடுக்கிறதுக்கு செய்வோம். இப்போ ஒரு போர்ட்லேயோ அல்லது நீங்கள் உங்களோட கவுண்டர் டாப்லேயோ நீங்கள் வந்து நல்லா மா தூவிட்டு அந்த க்ளீனான கவுண்டர் டாப்பாக இருக்கணும். அல்லாட்டி அந்த பேக்கிங் ஷீட் அந்த பேஸ்ட்ரி ஷீட்டில் விரிச்சிட்டு நீங்கள் செய்யலாம். அது விரிச்சிட்டு நீங்கள் செய்யக்கலாம், அது இன்னும் க்ளீனாக இருக்கும். அதில் நீங்கள் கீழே மா போட்டுட்டு இந்த இதை அடுக்குங்கோ. இதை முதல் ஒரு சப்பாத்தியை சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணுங்கோ. 5 ரோல் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் மா தூவி தூவி வையுங்கோ. வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு சப்பாத்தியை தூக்கி அந்த சப்பாத்தி மாதிரி நீங்கள் ரோல் பண்ணின அந்த பேஸை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு அல்லாட்டி எண்ணெய் அதை நீங்கள் பூசுங்கோ. பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். பஃப் பேஸ்ட்ரிக்கு வந்து கூடுதலாக பட்டர் தான் போடுவாங்க. எங்கட ஆக்கள் சில நேரம் அந்த எண்ணெய் போடுறது அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் மாதிரி வரும். ஆனால் அந்த சாஃப்டான கிறிஸ்பாக வர்றதுக்கு பட்டர் தான் நான் சொல்லுவேன். இந்த பட்டரை உருக்கிட்டு மறுபடியாக பூசி விடுங்கோ. அதை பூசிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மா தூவுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த எண்ணெயெல்லாம் தெரியாத மாதிரி கவர் பண்ணுற மாதிரி மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. வடிவாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்ப இன்னும் ஒரு சப்பாத்தியை வையுங்கோ. அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிறத வையுங்கோ. வச்சுட்டு இப்படியே திரும்ப பட்டர் மா திரும்ப சப்பாத்தி திரும்ப பட்டர் திரும்ப மாண்டு 5 நீங்கள் அடுக்குங்கோ. எல்லாம் ஒரே அளவுக்கு ரோல் பண்ணி வச்சு ஒரே மாதிரி அடுக்கிடுங்கோ. அடுக்கினா பிறகு அதை நீங்கள் இப்போ ரோல் பண்ணுங்கோ. ரோல் பண்ணி நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுங்கோ. ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு பாலித்தீனில் சுற்றி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அப்படியே வடிவாக ஸ்கொயராகவே வடிவாக ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த ஒரு பாலித்தீனில் வடிவாக ரேப் பண்ணி ஸ்கொயராகவே ரேப் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோ. அது கூலாக இருந்தால் தான் பேஸ்ட்ரி நீங்கள் உருட்டி செய்யக்கல நல்ல வடிவாக வரும். நல்லா ஃபேமாக இருக்கல வடிவாக க்ளீனாக வரும். பிறகு திரும்ப அடுத்த 5 சப்பாத்தியையும் அடித்து அந்த ரோலையும் எடுத்து உருட்டி வச்ச இந்த எடுத்து நீங்கள் திரும்ப சப்பாத்தி மாதிரி திரும்ப தேய்ங்கோ. தேய்ச்சி திரும்ப அதே மாதிரியே முதல் செய்த அதே மாதிரியே 5 லேயர் வச்சு அதையும் அது வடிவாக ஸ்கொயர் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் பழுத்தீனில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோ. இப்போ இந்த மெட்ட பேஸ்ட்ரி வந்து ரெடியாக இருக்கும். ரெடியாக இருக்கிற நேரம் நீங்கள் இப்போ அந்த பேஸ்ட்ரி எடுத்து கொஞ்சம் உருட்டிட்டு அதை நீங்கள் 4 பீஸாக வெட்டுங்கோ. 4 பீஸாக வெட்டிட்டு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அதுக்கு மேலே முட்டையை அதுக்கிடையில் முட்டையை அவிச்சு பாதி பாதியாக வெட்டிக்கொள்ளுங்க. ஃபுல் பாயில் எடுத்து அதை நீங்கள் கவிட்டு அந்த வெட்டின பக்கத்தை கவிட்டு அந்த ஸ்டஃபிங்குக்கு மேலே வச்சு 4 மூலையையும் வடிவாக மடித்து கவர் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஷேப்பில் வடிவாக நீங்கள் அல்லாட்டி எந்த ஷேப்லேயும் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு என்னென்ன ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செய்து கொள்ளுங்க. செய்த உடனேயே நீங்கள் அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. வச்சுட்டு பிரமிச்ச மெட்டை பேஸ்ட்ரி எடுத்து அதே மாதிரி எல்லாம் செய்துட்டு இப்போ அவனை நீங்கள் ப்ரீஹீட் பண்ண வேணும் 446 ஃபாரன்ஹைட்டில். ஆல்வேஸ் வந்து பேஸ்ட்ரி செய்யக்குள்ள அது ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். ஆனால் அது குறைய நேரத்துக்குள்ள அந்த பேக் பண்ணப்படும் வடிவா. இது ஒரு 20 நிமிஷம் 21 நிமிஷத்துக்குள்ள சரியாகிடும். சில நேரம் 24-23 நிமிஷம் பிடிக்கும். அந்த உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கை பொறுத்து அந்த டைமால் வேறுபடும் மேலுக்கு. இப்போ ட்ரேயில் நீங்கள் பேக்கிங் ஷீட் வச்சு தான் நீங்கள் அந்த பப்ஸை நீங்கள் வைக்க வேணும். வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணின அவனுக்குள்ளே வைக்க வேணும். அதுக்கு முதல் ஒரு முட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அடியுங்க. அடிச்சுட்டு அந்த முட்டையை இதுக்குள்ளே மேலே பூசி விடுங்க. எட்டுக்கு மேலேயும் பூசிட்டு அப்படியே வடிவாக அதை அவனுக்குள்ள வையுங்க. வச்சிங்கன்னு சொன்னால் 20-25 மினிட்ஸுக்குள்ள உங்களுக்கு வந்து அது திறந்து பாருங்கள். 21-22 மினிட்ஸில் எடுத்துடலாம் அநேகமாக. அதை பாருங்க, உங்கள் கோல்டன் ப்ரௌனாக வராட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் வையுங்க. வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் முட்டை பஃப், உங்களோட ஹோம்மேட் முட்டை பஃப் ரெடி. நீங்கள் ஸ்டோரில் பேஸ்ட்ரி ஷீட் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த பேக்கெட்டில் என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க. அதை எடுத்து ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரோல் பண்ணி அழுத்தி அமர்த்தி எல்லாம் தேய்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த லேயர் வந்து ஒட்டிடும். அப்போ உருட்டைக்கில் நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட் வேயில் தான் நீங்கள் செய்யணும். செய்துட்டு பாருங்கோ, சூப்பராக வரும். நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா அதை நல்லா ஒட்டி பிடிச்சிடும். அப்போ லேயரை வர விடாது. அதால் ஒரு மெல்லவாக அதை லேயர் பண்ணிட்டு இந்த உருட்டிட்டு அதை நீங்கள் அநேகமாக ஒரு 6 பீஸ் தான் அதில் வெட்டலாம். ஸ்டோர் போர்டில் நீங்கள் குட்டி குட்டியாக தான் வரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு அளவு செய்கிறேன்னா 2 ஷீட் வாங்கினீங்கன்றா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாதிக்கும் பிறகு நீங்கள் வெளியில் எடுக்கக்கூடாது. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலாகவே தான் இருக்க வேணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ளே ஆல்சோ வைக்கிற கறியும் நல்லா ஆறி இருக்கும். ஆனால் அது அதே மாதிரி இப்போ நான் முந்துக்கி சொன்ன மாதிரியே நீங்கள் வெட்டிட்டு கறியை கீழே வச்சு முட்டையை மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு எக் வாஷ் பண்ணி 446 டிகிரியில் 22-25 டிகிரிக்குள்ளே அது ப்ரிப்பேர் ஆகிரும், குக் பண்ணப்பட்டுரும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து நல்லா சூடான டீயோடு இதை சர்வ் பண்ணுங்க. உண்மையில் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான முட்டை பஃப் நாங்களே செய்தன்ற திருப்தியும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். பிள்ளைகளும் குடும்பத்தோட எங்களோட குடும்பத்தோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள்ட்டு இருக்கேக்கில் நீங்கள் ஒரு நாளைக்கு இதை ஒரு சாட்டர்டே சண்டேஸ்லேயோ இதுலையோ ஒரு நாளைக்கு இதை ஸ்பெஷலாக செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் உங்களோட நிறைய லவ் வரும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகமிட பெற்றுக்கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் முட்டை பஃப் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியூயார்க் ரோச்சஸிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட். டும் டும் டமக்க டம் டம் டமக்க.

இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் நாளை பாவையர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழங்கள் மூச்சு.

0: கீதா கிட்ட இருந்து போன். உங்களை அவசரமா பாக்கணுமா? மேக்கப் ரூம்ல இருக்கா? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நானு வரேன்.
1: இல்ல, நீங்க இருங்க.

0: அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம். ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சம்ஹாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சம்ஹாரம். ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். இந்த இசம் அந்த இசம் இல்லை, தமிழ் தமிழ் தமிழ், தமிழ் இனம் தமிழ் இனம். அதற்காக அவர் புத்தக கண்காட்சிகளில் தேடிய புத்தகங்களை விட பழைய புத்தக கடைகளில் தேடிய புத்தகங்கள் தான் அதிகம். அத்த புத்தக அந்த தேடலில் எனக்கும் அவர் சங்க இலக்கிய பழைய நூல்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு வரலாற்றின் தாயாக தேடலராக அவர் வாழ்ந்த வரலாற்றின் ஒரு தொகுப்பின் அடையாளம்தான் தெற்கின் புத்தர். இன்னும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அவருடைய தேடலில் அவர் அவ்வளவு வைத்திருக்கிறார். இந்த பழைய நூல்களை தேடுகிற அந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறது. என்னை நீங்களெல்லாம் அறிவு மதி என்கிறீர்கள், ஆனால் சிலர் என்னை அறிவு கெட்ட மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பிடிக்கிறது. நான் அறிவு கெட்ட மதி என்பதுதான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், நான் ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்த அறிவு மதி. என்னுடைய ஊரின் பெயர் சு கீணனூர். இதை வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசிய பேச்சில் சில வரலாற்றின் உண்மைகளை அந்த ஒலி அலைகள் நறுக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் உங்களிடம் காட்டி நான் ஒரு இனத்தை இரக்கமில்லாமல் திட்டுகிறவனாக என்னை பதிவு செய்கிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும், தெரியாமல் இங்கே நீங்கள் வரவில்லை. எல்லோருக்கும் விபத்து மயிரிடையில் நடக்கும், நமக்கு மட்டும்தான் நூலிழையில். அந்த நூலிழையின் வலிதான் இந்த 600-700 பக்கத்தினுடைய வலி வலி வலி. சு கீணனூர் என்றால் என்ன என்று தான் நான் பேசினேன். சு என்றால் சுதேத்திரிய கிராமம். சுதேத்திரிய கிராமம் என்றால் யாரோ இந்த நூலர்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்விடம், ஒரு அகரகாரம் அந்த சுதேத்திரியம் என்பதற்கு. அதிலே எங்கள் முன்னோர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நான் பேசினேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகளை உங்களுக்கு படிக்கிறேன். நூலிழையில் என்ன என்ன நடந்தது என்பதை அவர்கள் கண்முன்னே கீழ் சாதியினர் பட்டால் தீட்டு. கண்ணிலே படக்கூடாது. பறையர்கள் என்றால் தொட்டால் தீட்டு, சாணார்கள் என்றால் பார்த்தாலே தீட்டு. நான் பாரதி ராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது மானாபுர நல்லூர் என்று பொருணையாற்றின் கரையில் படப்பிடிப்பு. அப்போது ஒரு வயதான அம்மா ஆடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் படப்பிடிப்பின் ஓய்வில்
அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி, எங்க காலத்துல இந்த மொட்டை அடிச்ச அந்த அம்மாக்கள் ஆத்துக்கு குளிக்க போவாங்க, போகும்போது அவங்க கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சை தரையில தட்டிக்கிட்டே ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த சத்தம் கேட்டா நாங்க செடியிலையும் மரத்துலையும் பதுக்கிடுப்பா, எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தீட்டான் என்று ஒரு அம்மா சொன்னது என் வரலாற்று ஆவணம், என் கள ஆய்வில் கிடைத்த உண்மை. அதை நான் சொல்லாம, என் தமிழனுக்கு சொல்லாம நான் எப்படிடா சமூக நீதி பற்றி பேச முடியும்? அததான் சொல்றாரு, இங்க பதிவு இருக்கு, இந்த புத்தகத்தை நீங்க இன்னைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு விற்பனையாயிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சீர், உன்னுடைய அந்த முயற்சி இன்னும் இன்னும் வெல்லட்டும். இது தமிழில் மட்டுமல்ல, கேரளாவிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் இன்னும் அந்த மூளைகளுக்குள் அந்த அறத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, மக்கள்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நம் உடன் பிறந்தார்கள் என்ற நம்முடைய அந்த வலிமை மிக்க தமிழ் அறத்தை உலகத்திற்கு கொடுக்க பிறந்த நூல்தான் இந்த தெற்கின் புத்தர். அதுல இன்னும் சொல்லுகிறார், பெண்கள் தண்ணீர் குடத்தை இடையில் வைத்து சுமந்து செல்லக்கூடாது. புரிகிறதா? இப்படி தூக்கிட்டு போகணும், இடுப்புல வைக்க கூடாது. இந்த குடுமையெல்லாம் இப்ப நினைச்சு பாருங்கயா, உங்க மகளுக்கு இப்படி செஞ்சா பாருங்க, ஒத்துப்பீங்களா? நம்ம தாத்தா ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டி ஒத்துக்கிட்டு இருந்தான், அவதானே சுமந்தா. அந்த வலியை நாம் இப்போது மீட்டு கொடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக பல மேடைகள் இருக்கலாம், பட்டிமன்றங்கள் நடத்துவதற்காக பல மேடைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நூல்களை போன்ற அந்த அறிவு செவ்வகத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மேடைகள் தான் ஐயா நாளைய விடியலுக்கு உங்களுக்கு விதை போடும். காலணி அணியவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆத்து மணல காலில் செருப்பு இல்லாம கடந்திருக்கிறீங்களா? நான் சின்ன பையனா கடந்திருக்கிறேன், அப்ப கூட நான் மேல போட்டிருந்த சட்டையை கழட்டி அதுல கொஞ்ச தூரம் நின்றுட்டு அப்புறம் கடந்த பையன்னா, என் பாட்டன் சுடுமணலில் நடக்க வைக்கப்பட்டிருக்கான், செருப்பு போடக்கூடாது அவனுடைய தெருவில். கீழ் சாதியினரான நீச சாதியினர் பெரும் தெய்வங்களை வணங்கவும் அக்கோயில்களுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தவன் தான் நாகாயணன். இதுல கூட பாருங்க, நம்ம தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் என்கிறான், சரிதானே? அவன் தெய்வம்லாம் பெருந்தெய்வம்ங்கிறான். நம்மளுடைய கூலங்கள், வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, அதுக்கெல்லாம் இப்ப என்ன பேரு? சிறு தானியம் இல்லையா? கூலம், கூல வணிகனார், சிறு கூலம். இன்பம், வள்ளுவனால் பேரின்பமாக சொல்லப்பட்ட இன்பம், சிற்றின்பம். அதைவிட உலகத்தில் என்னடா பேரின்பம் இருக்கிறது? அடுத்த உயிரை பெற்றுக் கொடுக்கிற இன்பம் தானடா உலகத்தில் பேரின்பம். நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள நம்முடைய அனைத்து சொற்களையும் அழித்து நொறுக்கி விட்டான். பாலைவனம், ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது, டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம், அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம்,
ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சமுகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமுகாரம். கனமழை பெய்யும் போது குடை பிடிக்கக்கூடாது. யார் நீர் நிரம்பிய குளத்தில் இந்த கொடுமையெல்லாம் கேளுங்க, நடந்தது. அவர் ஒன்றும் பொய் சொல்லல, அவ்வளவு ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். இந்த காட்சியை பாருங்க, நீர் நிரம்பிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது குற்றம், தெய்வ குற்றம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்ட அடிமைகளை குளத்தில் உடைப்பெடுத்த இடத்தில் உயிரோடு போட்டு மூடியிருக்கிறார்கள். விடலாம் அவனுங்க. நடந்த உண்மை ஐயா, கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த உண்மை. என் உயிருக்கினிய விஜயகுமார் வந்திருக்கிறார் தமிழோசை, சயா மரணதையில் என்ற ஒரு நூலை பதிப்பித்திருக்கிறார். மலேசியாவில் ஜப்பானியர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்ற வழியை அந்த நூல் சொல்லுகிறது. ஒரு 90 வயது மலேசிய ஒரு தமிழர் எனக்கு சொன்ன ஒரு காட்சி, ஒரு சிறு தவறு செய்துவிட்டார் ஒரு தமிழன், அவனை இங்கே நிற்க வைத்து விட்டு ஒரு மேசைக்கு அருகே ஒரு ஜப்பானியர் நிற்பாராம். இவரை கண்ணை கட்டி கண்டாணி நீ ஓடி பிழைத்துக்குள் என்று நெட்டி தள்ளுவாராம். அவன் வேகமாக ஓடுவானாம். ஜப்பான்காரன் கையில் வாள் வைத்து என் தமிழன் கழுத்தை சீவுவானாம். உடன் ஓடிக்கொண்டே இருக்குமாம் என் தமிழன் தலை நம்முடைய சிறுதெய்வ கோயில்களில் வெட்டப்பட்டு துடிப்பதை போல் துடித்துக் கொள்கிறேன். சயாமரண ரயிலை தாங்கி படியுங்கள். உடைப்பு எடுத்துதான் அது மன்னனுக்கு தெய்வ குற்றமாம். அதற்கு என் மக்களை உடைப்பெடுத்த இடத்தில் போட்டு உயிர் நீக்கி அடைப்பு அடைத்த வலி இந்த நூலில் இருக்கிறது. ஒரு மன்னருக்கு இடர் ஏற்பட்ட போது தெய்வ குற்றம் காரணம் என அறிவித்து அதை போக்க பரிகாரமாக தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தையின் 15 பேரை பலி கொடுக்க வேண்டும். உள்ள வாங்குறீங்களா? அப்பதான் இந்த புத்தகத்தை வாங்க முடியும். ஒரு சமயம் தாழக்குடி ஊரில் மேலாடை அணிந்ததற்காக சாம்பவர் இனக்குழு பெண் மாடத்தியை மாட்டுக்கு பதிலாக தங்கள் வயல்களில் கலப்பையில் பூட்டி உழுது சித்திரவதை செய்து கொன்றனர். நினைச்சு பார்க்க முடியுதா? இதே கதையைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய ஊரில் அந்த அக்ரஹாரத்துக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சேவை செய்வதாக எங்கள் பாட்டன் பாட்டிகள் அவர்களுக்கு ஏரோட்டி கொடுத்து காலில் செருப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து அவர்களுக்கு நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிடுகிற வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் தான் எங்கள் பாட்டன் பாட்டிகள். என் ஊரில் அவர்கள் சொன்ன அதே வரலாறு. இங்கே என் தாய் நுகத்தடியில் மாட்டுக்கு பதிலாக கட்டி ஓட்டினார்கள். என் ஊரில் சிறு தவறு செய்து விட்டார் இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாராவது ஒருவர் அந்த நுகத்தடியையே முதுகில் வைத்து கைகளை இப்படி வைத்து கட்டி காலை பிணைத்து கட்டி சுடு மணலில் கொதிக்க கொதிக்க சுடுகிற மணலில் அவர்களை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சுடு மணலில் போட்டு வேக வைப்பார்கள். அதற்கு அன்றைக்கு பெயர் உழைப்பாரி. சிறு தவறு செய்தால் காலால் கிண்ணி போடுவது, கிண்ணி என்றால் வட்டம் போடுவது,
அந்த வட்டத்திற்குள் அந்த குற்றம் செய்தவன் நிற்க வேண்டுமா? அதிலிருந்து கொஞ்சம் மயக்க வந்து கொஞ்சம் வெளியே வந்து விட்டவர் கூட சாட்டை கடியால் அடித்து இந்த வழிகளைத்தான் நான் அந்த மேடையில் பேசினேன். இப்பொழுது போன ஆண்டு ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போன அந்த நூலோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதுதான் நாம் வாழ்ந்த ஊர், இதுதான் நாம் குளித்த மணிமுத்தா நதி என்று காட்டிவிட்டு போன படங்களை நான் வைத்திருக்கிறேன். அறிவுமதி பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, மார்க்ஸ் எங்கெல்சின் பிள்ளை, நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? என் மண்ணில் நடந்த வரலாற்றை நான் பேசவில்லை என்றார். நான் எதற்கடா கவிஞன், நான் எதற்கடா மேடையில் ஒலிவாங்கி முன் என்று நான் பேச வேண்டும்? அத்தனை சோகங்கள். என் ஊரு சுதேத்திரிய கிராமம் சொன்னேன், இது நான் சொல்வது பொய்யாக இருக்கலாம், ஆனால் காலச்சுவடு பதிப்பகம் இங்கே இருக்கலாம், நற்றினையில் கூட இருக்கலாம். ஐயா தமிழ் தாத்தா ஓவியசா அவர்கள் எழுதிய என் சரிதை என்ற நூல் தயவு செய்து படியுங்கள். முதல் அத்தியாயம் என் ஊர் எழுதுறாரு. தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க சில ஊர்களுக்கு வருகிறார். ஒரு 4-5 ஊர்களை பார்த்து விட்டார். அடுத்து மதியம் உச்சி வெயில் அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். பசிக்கிறது, உணவு பரிமாறச் சொல்லுகிறார், பரிமாறுகிறார், சாப்பிட்டு விட்டார். அப்போதுதான் ஒரு பார்ப்பனர் வருகிறார். நல்ல சாப்பாடு ஐயரே என்று மன்னன் சொல்லுகிறார். சாப்பிட்டீங்களா? ஏன் இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது விரதம் இருக்கணுமே, நீங்க சாப்பிட்டுட்டீங்களே மன்னா அப்படிங்கிறாரு. ஐயோ அரண்மனையில இருந்தா சொல்லியிருப்பாங்க, இங்க நீ இப்ப வந்து சொல்றியே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த நூலார் அறிவில் சிறந்தவர்கள் அல்லவா? என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னா நீ ஒரு பொழுது உணவு சாப்பிட்டாயே, இந்த இடத்தில் 64 கல் கட்டிடங்களை கட்டு, அதுல இந்த சொத்துப்பட்டியில் இருக்கிற பிராமணர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கு, அவனுக்கு 1000-2000 ஏக்கர் இங்க எழுதி வை, இந்த சூத்திர பசங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக உழைக்க வை, அந்த ஒரு பொழுது நீ சாப்பிட்டதற்கு பரிகாரம் வந்துவிடும் என்று சொல்ற. அப்படி மன்னன் கொடுத்த, பார்ப்பனர்களுக்கு கொடுத்த ஊரின் பெயர்தான், நான் பிறந்த ஊரின் பெயர்தான் என்று என் தமிழ் தாத்தா ஊர்வீசர் சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தமதானபுரம். இந்த வழியெல்லாம் நாங்க சொல்லாம யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? யாருகிட்ட சொல்ல முடியும்? என் தமிழ்கிட்டதான் சொல்ல முடியும். அவனுக்கு இத்தகைய அரசியல் அறிவை ஊட்டாமல் நாங்கள் என்ன இந்த மண்ணுக்காகவே உழைக்கிற பிரபாகரனை சாகடிக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாமல்? முற்றும் முடிந்ததாய் நினையாதே, முத்து மூட்டிய நெருப்பு அணையாதே என்று எழுதினேன். முத்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முத்து குமார். அவன் எங்கே பிறந்தான்? ஐயாவின் அந்த இனக்குழு வளையத்திற்குள் தான் ஐயா அவனும் பிறந்தான். காமராசர் ஐயா பிறந்தார் அந்த தூய மண்ணில் தான் அவனும் பிறந்தான். இன்னும் அந்த தோல் சீலை வரலாறு எல்லாம் ஐயா வழி சுமந்து சொல்லும். அவெல்லாம் நம்ம பாமரன் சொன்னார்ல, பல்பு, அந்த பல்பு நாராயண குருவை ஒரு ஆன்மீக முழுமையாளராக ஆக இருந்த அவரை தந்தை பெரியாரின் பக்கமாக சமூக பார்வையில் திருப்பியது பல்பு. கோயில்களை கட்டியது போதும், அதில் என்ன செய்தாய்? அவனுடைய பெருங்கடவுள்களை, உனக்கு ஒரு பெருங்கடவுள் இருந்தால் நான் ஒரு பெருங்கடவுள்களை உருவாக்கி
என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி உனக்கும் எனக்கும் சமம் என்ற ஆன்மீக வழி நான் நிரூபிக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் அந்த பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். பல்பு அதை பார்த்தார், ஆனால் அது ஆன்மீகத்தின் வழி போனால் நாளை என்ன செய்வார்கள்? இந்த நாராயண குருவை புரட்சியாளனாக சொல்ல மாட்டார்கள், இந்த நாராயண குருவை சமூக சீர்திருத்தவாதியாக சொல்ல மாட்டார்கள், அவரையும் ஒரு கடவுளாக்குவார்கள். அந்த கடவுளாக்கி அவனை ஒரு மதத்தின் அடையாளத்தில் அவன் சாயத்தை மாற்றுவார்கள். அதன் அடுத்து அந்த மாநிலத்தின் மக்களுக்குள் தேவையற்ற ஒரு வாழ்வை அழிக்கின்ற மறுபடியுமான அந்த நூலோர் அரசியல் உள்ளே வருவதற்கு நாராயண குருவை பயன்படுத்துவார்கள் என்று விழிப்போடு இருந்தவர் பல்பு. குமாரநாசன் அந்த படித்தாரே, அவர் படிக்க எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை படித்து படித்து நான் முந்தா நாள் அழுதிருக்கிறேன். சின்ன சின்ன கல்வி அசைவுகளில் கூட அவரை படிக்க விடவில்லை. மருத்துவ கல்வி படிக்க அதற்குள்ளும் திருவனந்தபுரத்தில் படிக்க வாய்ப்பில்லை, சென்னையிலே போய் அங்கேதான் படிக்கிறார். இதற்குள் இன்னொன்று கதையை சொல்ல வேண்டும். ஓமந்துரார் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முதலமைச்சராக ஆன அந்த சூழலில் அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். ஒரே ஒரு பையன் ஓமந்துரா ராமசாமி அவர்களுக்கு. படிக்க அனுப்புகிறார். எங்கே? வாவேசு ஐயர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரரில் அவர் எந்த அப்பழுக்கும் சொல்ல முடியாது. அவர் சேரன்மாதேவியில் ஒரு ஆசிரமம் குலக்கல்வி இல்ல ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு பேரு தமிழ் குருகுலம், தமிழ் குருகுலம். அந்த குருகுலத்தில் போய் யாரு முதலமைச்சருடைய மகன் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மகன் அப்பா கிட்ட வர்றாரு, எனக்கு அங்க படிக்க திருப்பம் இல்லப்பாங்கிற. ஏப்பா இல்லப்பா, அவங்க நூல் போட்ட பசங்களை எல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, எங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே கல்வி தானப்பா படிக்கிறோம், எங்களுக்குள்ள என்னப்பா வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். இதனை ஐயா கிட்ட சொல்லு என்ற பொழுது அந்த பையன் தந்தை பெரியாரிடம் சொல்கிறான். தந்தை பெரியார் ராஜாஜியிடம் சொல்லுகிறார். ராஜாஜி கேட்டு பார்க்கிறார், முடியாது, சனாதனம் தர்ணாசிரமம் அந்த கொள்கைப்படிதான் நான் நடப்பேன், நான் இரண்டு பேரையும் பிரித்துத்தான் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் அங்கே படிக்க விருப்பமில்லை, எனக்கு அங்கே படிக்க விருப்பமில்லை அப்பா என்று ஒரு புரட்சிக்காரனாக அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்கிறார். காந்திக்கும் போகிறது இது, இன்னும் காந்திக்கும் போகுது, காந்தியும் சொல்றாரு அப்பையும் கேட்கல. அந்த பையன் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே நன்றாக படிக்கிறான். நந்தி ஹில்ஸ் என்ற ஒரு நந்தி மலை, அங்கே சுற்றுலாவிற்கு அழைத்து போகிற குழந்தைகளில் ஓமந்துரார் பையனும் ஒருவன். சுற்றுலா முடித்து விட்டு கீழே வந்த பையன் ஒரு நச்சு சுரத்தோடு கீழே இறங்குகிறான். பெங்களூரிலே அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. பையன் இல்லை, பையன் இறந்து விடுகிறான். இங்கே பாமரன் சொல்லும் போது அந்த அடக்கம் செய்வதற்கு போகாத அந்த ஒரு கதையை சொன்னார். அதே கதை தானே ஓமந்துராருடைய கதை. பையன் இறந்து விட்டான், முதலமைச்சருக்கு செய்தி வருகிறது. அந்த முதலமைச்சர் என்று என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மக்களின் பணி இருக்கிறது, எனக்கு நிறைய கோப்புகள் பார்க்க வேண்டிய பணி இருக்கிறது என்று சொல்லி தன் உடன்பிறந்தானை அனுப்பியே, நீ போய் இறுதிச் சடங்கு முடித்து விட்டுவா என்கிறான். உடன்பிறந்தான் போய் எரித்து விட்டு அந்த சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து இந்தா உன் மகன் என்று நீட்டினான். நீட்டியது ஓமந்துராருடைய உடன்பிறந்தான் கையல்ல, வர்ணாசிரமத்தின் கொலைக்கரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்வி மறுக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மட்டும் பேசினார் அது தமிழன் இளங்கோ ஒரு முழு
புத்தகத்தை நமக்கு தர முடியும். ஆயிரம் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்குள் இந்த தேவை. நம்மை யாரோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு நம்முடைய அனைவரையும் ஒற்றுமை இல்லாமல் நம் இனக்குழுக்களை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி அப்பனும் மகனும் கட்டி பிடித்து புரள்கிறார்கள், இன்னொரு நாள் வந்து கட்டி தழுவுகிறார்கள், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில் என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால்? அனைத்து இனக்குழுக்களும் தங்களுடைய சுயநலத்தை மறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள், உலக தமிழர்கள் என்று நீங்கள் ஒற்றுமையாகாமல் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைவனை காண முடியாது. அந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல நூல் தான் திருக்கின் புத்தர். அதற்குள் இன்னும் இன்னும் இன்னும் எவ்வளவோ பேசலாம், ஆனால் நீண்ட நேரமாக வைகுண்டரையா காத்திருக்கிறார். அவருடைய புரட்சி தமிழை நாம் கேட்க இருக்கிறோம்.

0: பல்வேறு வகையான பொது தலைவர்கள் இவர்கள் எல்லாம். இத்தகைய பொது தலைவர்களை நாம் ஒன்று கூட்டி அனைத்து அரசியல் பேசுகிற தலைவர்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தமிழர்களை வீணாக்குகிற அரசியலை நிறுத்துங்கள் ஐயா என்று சொல்ல வேண்டிய தகுதி ஐயா அவர்களுக்கு இருக்குது. நம்ம சாந்தலிங்க அடிகளாருக்கு இருக்கிறது. எனவே தாழ்த்தப்பட்டவன் யாரால் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் யாரால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், அந்த கேள்விக்கு பதில் தேடுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வெல்லும். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: பொறிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகள பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: திருடுனது யாரும் கண்டுபிடிச்சது சார்.
1: யாரியா?
0: சுமோ சார்.
1: யோ, திருடு போனது குவாலிசியா
0: சார்? திருடுனது சுமோ சார்.
1: யோ, காரே எங்கேயாவது காரை திருடுமாயா?
0: அது காரோட பேர் இல்ல சார், ஒரு ஆளோட பேரு. யோ சுமோ, கூட்டு வாயா.
2: யோ யாயா, தள்ளி விடுற. அவர் முன்னால பிலிம் கட்டுறியா? அவரே ஒரு பிலிம்.
1: உனக்கு ஆற தெரியுமா?
2: ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாது, எட்டு தெரியும், ஒன்பது தெரியும், பத்து தெரியும்.
1: ஏய், நம்பர் சொல்லி அந்த கிண்டல பண்ற
2: சார். என்ன சார் பேசி பேசுறீங்க? செவலின் ரோட்ல போய்க்கு கூட்டி ஆறு தெரியுமா, ஏழு தெரியுமா, என்ன அர்த்தம்? அவனுக்கு வேலை வண்டியில் ரோட தெரியும்.
1: போலீஸ் ஸ்டேஷன்
2: சொல்லுங்க சார். சொல்லு, இப்ப ஆறு எங்க இருக்கான்னு சொல்லலாம்
1: தானே? ஆமா,
2: வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பிய கல்வியை கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க.
0: அப்பயே
2: தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றார்?

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில் துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
1: சரி என்ன பண்ணலாம்?
0: டோ வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
2: என்னத்த சொல்றது?
0: எதையாச்சும் சொல்லியா
2: சார்? ஒரு கேனை
0: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
1: என்ன இடையா என்னமோ கே கூன்றா என்னங்க?
0: நீ ஒன்னும் சொல்லணும் போ. அட்டன்ஷன்.
1: சரி
0: என்ன பத்தி நானே சொல்ற கேட்டுக்க.
3: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
1: தெரியும்.
3: எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும் போது பிபி ஊதுற?
1: உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார்.
0: சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸ்ங்கற
3: என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

குடிசை நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாட்டாங்காலி இருக்குது. அச்சோ மூணு போகம் ஒரு போகம் ஆச்சு.

0: நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது.
1: என்ன உழைப்பு!
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன்னு?
2: உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்?
0: எந்த ஊர் நமக்கு?
2: நமக்கு செங்கோட்டை. நமக்கு
0: நமக்கு இந்த ஊர் தான் குட்டாளா.
2: அப்படியா?
0: கேட்டா குட்டிச்சவரு. முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடையப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க.
2: நம்மளுக்கு அதே வேண்டியதானா?
0: ஆமா.
2: என்ன
0: வியாபாரம்
2: பண்றீங்க?
0: என்ன
2: கொடுக்குது
0: இது? எங்க கொடுக்குது? நம்ம தானே குடுத்துட்டு இருக்கோம்.
2: அத கேக்கல. மைலேஜ் என்ன
0: குடுக்குதுன்னு
2: எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் கொடுக்க.
0: வண்டி 5 கிலோமீட்டர் கூட குடுக்கறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போற? பெரிய ஊரு கலவரத்தை எழுத்துட்டுவானோ? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம் எழுத்து விடுறாங்க இல்லையா? நம்ம இடத்த காலி பண்ணிருந்தது நல்லது. என்ன வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணா, எவ்வளவு வந்து கேட்டா இது ஏன் வண்டி இல்லைன்னு சொல்லிருக்க? ரொம்ப நாளா அது இங்கே கிடைக்குதுன்னு சொல்லிருக்கேன்னா எதுக்கு நீங்களும் கடை எடுத்துங்க? வந்துருவாங்க. வந்துட்டு
3: let's go out, man. Your place or mine?

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஎம்எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: விஷயம் தெரியுமா?
1: எல்லாம் எப்படி தெரியும்?
0: ஒரு விஷயம்
1: தெரியாம தெரியாம அடிச்சிருந்தா சொல்றான். அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான். சொல்லுப்பா, சொல்லலன்னா பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி.
0: ஓய் தொலை. அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா?
1: ஆமா,
0: அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக்ஸ் பாஸ் பண்றாங்க.
2: மருமகன்
1: தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்ப உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையறேன். இத புருஷா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. நம்ம டிஸ்கஷன்
2: அதுக்கு என்னப்பா?
1: என்ன போட்டு நான் அடப்பத்திரிச்சு போவோம்? அடப்பு ஏன்டி? இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிங்களை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
3: என்னமா கீழே சத்தம்
1: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருவோமா? உங்க அப்ப பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
3: மறுபடியும் அங்க என்னமா
1: பேசிக்கிட்டு மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
2: மெதுவா பேசுங்க.
1: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
2: அப்படி பேசுங்க.
1: கும்மிருவே கும்மி ஆம்பிட்டு வேற சொல்லி விட்டு. ஆமா,
2: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
1: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
2: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல?
4: வெங்கடே சப்பாவும் சூரிய சப்பாவும்.
1: பிள்ளை பத்திரிக்கலாம் பிள்ளை.
2: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
1: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்ல முடியல.
3: என்னமா கீழே சாப்பிட?
1: யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா? கேள்வி இருக்குடா. நானும் காது வரைக்கும் மீசை வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே.

0: ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற.
1: ஏய் மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி, டீல எச்சு துப்பி குடுத்துருவேன்.
0: ஐயய்யா என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு, முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. சரி கலவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி.
2: உன் சட்டை அசிங்கம் பண்ண காக்காவ நான் ரத்தத்தை பார்க்காம விட
0: மாட்டேன். என்னடா கல்லு இங்கானா காக்கா இங்கானா?
3: கல்லு எங்க போச்சு?
2: கல்லு எங்க ஊந்துருக்கோம்?
0: என்னடா
2: கல்ல காணமானே, அண்ணா தோருக்குனே அண்ணா, காக்கா ரத்தம் காயத்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே.
0: அப்ப இது என்ன?
2: டேய் பெயிண்ட், எங்க அண்ணன் மூஞ்சில நான் சோப் பெயிண்ட் ஊத்திட்டா.
0: பெயிண்டா? நான் ஊத்துறீங்க?
2: எல்லாம் ஊட.
0: என்ன படுபாவிகளா, ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா? கொஞ்ச நேரத்துல டீக்கடைய டீக்கடை ஆக்கி இந்த ஊரை பொருட்களை ஆக்கிட்டாங்களே.
4: அமெரிக்க தமிழ் ஆன்லைனியர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள் கட்டுரைகள் .blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாளர்களில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குரலில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறி உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் கொண்ட தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர்

சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூறமாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாற்று என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறியும்
கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில்

தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியும் என்றாலும், அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாகக் கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாகக் கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும், அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர், சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து, சுற்றந்தழால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து, ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது, ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது, ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து, இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து, பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார்.
அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்பு தான். இப்பண்பு தலைவரிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவரவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை americantamilradio@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
1: என்னன்னு?
0: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்.
1: ஆகணும்டா, ஆகணும்.
0: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலேயே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவல்ல.
1: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
0: நீங்க ரொம்ப ராசியா.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை, கால் பார்த்ததும் உன்னை, பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும், சுட்டாலும் மறக்காது நெஞ்சம், முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால், நெஞ்சை தண்டிப்பதால், தலையை துண்டிப்பதால், தீராது என் காதல் என்பேன். நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உண்டென்று சொல் இல்லை நில்லென்று கொள், என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள். இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் வீடுகாடு பக்கம்.

0: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா, பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
1: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான். வார்த்தைக்குள் உண்டாடும் உள்ளம் நீதான், என் வாத்தியத்தில் இசையாகும் உயிர்மூச்சு நீதான், தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியால் தொட்டவளும் நீதான்.

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஈகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணிதிரட்டி அதிகார மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.